0: சிங்கனியின் அரவிந்தாதி பச்சை புஷ்பகலம் கூடி அரோதிகாரன் இந்த தபசிய குளித்த பறவை சுற்றுகிறான். நடத்தம் சிங்காரமான கண்டியா சாரதி
1: தக்க
2: அப்பா மகனே மன்மத
0: அம்மையா
2: ಹೇಳುತ್ತೀನಿ ಕೇಳುವಂತಾತನ
0: ಅದೇನು ಮಾತು ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳುವಂತಾಗಿ ಆಗು.